சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிட்டு தக்கிருக்கிட்டு சத்தஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிட்டு தக்கிருக்கிட்டு சத்தஜி சதன சஜ்ஜனு சஜனு சத்தினி சதினி சத்தனு சரித சரித சனத சனுத